0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ ஹாய் பியூ கனா ஒவிரவனும் இங்கிலீஷ் ஃபம் தக் பியூ
1: ꯑꯩꯁꯦ ꯀꯩꯅꯣꯒꯤ ꯈꯨꯊꯥꯡ ꯂꯝꯖꯦꯟꯒꯤ ꯒꯤꯇꯥꯔꯒ ꯃꯥꯒꯅ ꯁꯛꯄ ꯀꯣꯖꯥ ꯄꯥꯔꯤꯒꯤꯅ ꯁꯛꯄ
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ
1: ꯑꯩꯅ ꯁꯤꯔꯒ ꯍꯌꯦꯡꯒꯤ ꯃꯣꯡꯐꯝꯗ ꯂꯥꯛꯎꯀꯣ ꯑꯩꯗꯣ
0: ꯑꯩꯅ ꯁꯤꯔꯒ ꯇꯧꯕ ꯏꯁꯩ ꯁꯣꯏꯗꯣꯏꯅꯤꯀꯣ ꯍꯌꯦꯡ ꯃꯪꯐꯝꯗ ꯇꯧꯕꯗꯣ ꯍꯣꯏ ꯏꯁꯩꯁꯤ ꯍꯣꯏ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯁꯤꯕ ꯏꯁꯩ ꯑꯃꯁꯨ ꯈꯟꯕꯤꯔꯛꯑꯦ ꯄꯥꯕꯨꯡꯅ ꯑꯗꯣ ꯃꯇꯝꯁꯤꯁꯨ ꯂꯩꯁꯤꯜꯂꯛꯇ꯭ꯔꯕꯅꯤꯅ ꯄꯥꯕꯨꯡ ꯏꯁꯩꯁꯦ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯝꯖꯔꯛꯂꯒꯦ ꯃꯇꯝꯁꯤꯁꯨ ꯂꯩꯁꯤꯜꯂꯛꯇ꯭ꯔꯕꯅꯤꯅ ꯏꯄꯥꯏꯆꯥ ꯃꯇꯝ ꯆꯥꯕ ꯑꯃꯗ ꯑꯃꯨꯛ ꯋꯥꯔꯤ ꯁꯥꯔꯁꯤ ꯏꯁꯩꯁꯤ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯝꯖꯔꯛꯂꯒꯦ
1: ꯊꯦꯡꯛ ꯌꯨ
0: ꯊꯦꯡꯛ ꯌꯨ
1: ꯊꯥꯒꯠꯆꯔꯤ ꯊꯥꯒꯠꯆꯔꯤ